சேர்ந்து நான் போறேன் ஸ்கூட்டர்ல. ஏன் ரூட் மாறாது ரூல்ஸ் மாறுறோம், மாறுதி ஆல்டோ பென்ஸ் காறோம், பெஞ்ச் மார்க் ஜெயிக்க போறோம். மழை புயல் வெயில் பலி உழைக்கிற குணம் அடைமொழி, கடவுள வந்தாலும் வழி நான் வெடிக்கிற வெடி சர வெடி. மழை புயல் வெயில் பலி உழைக்கிற குணம் அடைமொழி.